பட் அங்கே நிகழ்ச்சிகளுவா இட்ஸ் கால்ட் யெல்லோ ரிவர் ஸோ டு ஸ்டே டியூன் ஃபார் தீஸ் ட்ராக்ஸ் அண்ட் யா சம்திங் வாஸ் யெல்லோ ரிவர் இஸ் அ சாங் பை கிறிஸ்டி ஃபார் யோர் இன்ஃபர்மேஷன் ஸோ ஹியர் வி கோ.